அடிவாளம் என கேதும் கிடையாதப்பா, கடல் தாண்டி மலை தாண்டி ஜெயிப்பேனப்பா, கொடி காக்க குலங்காக்கி.